நமஸ்தே பங்கஜாங்கிரையே பீதாம்பரம் கரவிராஜித சங்கு சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம் ரதசகம் மதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேச மனிஷம் ஹிதி பாபயாமி. ஒரு ஆச்சாரியன் சோதிச்சு, ஈ கிருஷ்ணன் செடி கண்டிட்டுண்டோ சோதிச்சு. ஒரிடத்தி பிரவாசத்தின் போயிருந்தப்போ கண்டிட்டுண்டு என்று. ராதாசகாயம் அதிசுந்தர மந்தஹாசம், அதிசுந்தரமான அந்த மந்தகாசம் பார்க்கணும்னா பிரசாந்தி நிலையத்துக்கு போகணும். ராதாசகாயம் அதிசுந்தர மந்தஹாசம் வரலயேச மனிஷம் கிருதி பாவயாமி. ஜீவாத்ம தத்துவம்னா ஜீவாத்ம தத்துவம் என்ன? ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கீங்க. That is our beloved Bhagwan. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இன்டலக்சுவல் அப்ரோச் இன்டலக்சுவல்ஸ் பண்ணிட்டு நம்மதில் ஒண்ணுமே இல்லையா, என்ன பண்றது? பிரிக்கிற மாதிரி எத்தனை லோக்கிய மகியதோபி மகிதம் சம்மோகனம் மோகனாதி காந்தம் காந்தினிதானதோபி மதுரம் மாதுத்யாதவி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் தொதுரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனே நகச்சு குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் தொதுரூபம், அது கண்டவர் அறியாம். ராகநாத சுவாமிகளுடைய புஸ்தகத்தில் இப்பிரகாரம் பண்ணாட்டு கொண்டு, சுவாமி நின்றால் அழகே, சுவாமி சிரிச்சால் அழகே, சுவாமி திட்டினால் அழகே, சுவாமி பேசினால் அழகி. சில காரியம் எங்கனியா, சிலர் சிலவ நடந்த அழகா இருக்கும், சிரிச்ச அழகா இருக்கும், பாடின அழகா இருக்கும், பேசின அழகா இருக்கும், சிலவா பேசாதிருந்தால் அழகா இருக்கும்.